சோயே ஜின் சேவியா தின் பாயாமான் நானும் காவிய குணினிதான் காவிய சுனிய மன ரக்கிய பாவ் துக் பர் ஹர் சுக் கர் லே ஜாய் குருமுக நாதம் குருமுக வேதம் குருமுக ரயா சமாய் குரீசர் குரு கோரக் பர்மா குரு.